0: ஆற்றையே நுமியன ஹட
1: ஆற்றின் ஜோதி
0: இருதா ராத்ரி ஹட்டட ஹிமாலிக்க ஜோதி ராத்ரிய
2: 11 வினாடி 42